ஸ்தானமுல சின்ன சுத்த தேவதூதி அந்த மகா பாலனே சர்வவியாப்த சர்வ பராக்கிரம மகோத்தம தேவியான உபஹாசிட சதா காலே சதா காலே மகிமே வேவா சியலு ஸ்வர்கவல வெடவாசே கரண சுத்த தேவதூதி அந்த உபஹாசே சுத்தை சுத்தை கியமின் திவார தேக்கி நுணவத்வா காயனா கரண்ணோய துன்வன சா தேவன இகல ஸ்வர்கவல வெடவாசே கரண ஒபகே சுத்த தேவதூதியான் தஹஸ்வர தஹஸத் தஸ தஹஸத்வர தஸ தஹஸத்வன தேவதூத சேனாவல் ஸ்வகிய மகிமே பசகதா ஒப வஹன்சே இதிரியே வெத வெட்டமின் ஒப வஹன்சே சுத்தாய் ஒப வஹன்சே சுத்தாய் ஒப வஹன்சே

0: மானதேவி அன்பால் சேட்டு சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோரேஷே பாலுக்கு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ